ஜீவமானது நீ அன்பாக சேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன சோதேஷே பாலுது எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மார்ச் இதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

சாந்தகுருசே அடையாளமே அபசதுரங்கில் அபகல்வாதேவா அபகேதவே சுவாமினி பிதாகி புத்திராகி.